குச்சுவினை கிட்டா தீரா கத்துனாரவி ஒய் மஜுகாவாலியா ஒய் பட்டே நாவாலியா தானு குச்சுவினை கிட்டா தீரா கத்துனாரவி மஜுகாவாலியா ஒய் பட்டே நாவாலியா.